0: உனக்கு குடிக்கவே தண்ணி இல்ல. மிளகு வாட்டர் வாங்கி மூஞ்சி கழுவியா? தண்ணி இல்லாத வழி அவனுக்கு எப்படி தெரியும்?
1: மழ பந்தலில தாழே வா, இட நெஞ்சில் ஒரு தாளம்
2: தான். எந்தெல்லாம் அன்வேஷிச்சிருந்தோம்?
3: அത് നിന്റെ കല്യാണം കഴിഞ്ഞോ അങ്ങനെ ചോദിച്ചാലേ
1: മുന്നാടി മോഹങ്ങളും നാഗം പെയ്യും.
2: ഭൂതയുടെ ഒരു കാര്യം ചോദിക്കുന്നു.

கூடிய வாடலு கூடிய வாக்கள வாடிய சிந்தைக்கு ரும்பத்தா பூதனியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா.